நித் எஃப்எம் பிரித் மண்டபம். ஆரண்யவாசீவ சில் குணதம் புரண பாவனானுயோகீவ வெடவசன ஆர்ய மகா சங்கரத்னே சகபாகித்வேன் சச்சாயனா கரண மே மகா பிரித்தேசனாவே அனுஹசின் ஒபட சிதக் சாந்தியக் உதாவேவா.